0: agencies who are actually coming in as some volunteers who are actually helping the strays to actually ensure that their numbers don't multiply further by sterilizing them.
1: So the workers here are actually really, really nice. Like, they've been taking care of the kittens around, so they were very quick to take this little kitten in as well.
2: நான் முத முதல்ல வரும்போதே பூனை எல்லாம் இருந்துச்சு இங்கே கேட்டில் இருந்தது. பூனைக்கிட்ட வந்து விளையாடுவேன். நான் அப்பப்போ சாப்பாடெல்லாம் கொடுப்பேன். பார்த்தா ஸ்க்யூட்டாக இருக்குது, பார்த்தா நல்லா இருக்கு, விளையாடுது, எல்லாம் ஜம்ப் பண்ணுறது, போகிறது, பிள்ளைங்க மாதிரி விளையாடுறது, அதெல்லாம் அதில் வர்றது குழந்த மனசு தான்.
3: ஹலோ.
2: ஹாய் சார்.
3: ஹலோ. Still there.
4: Yeah. The owner of this factory, basically they're a really nice family. So they trust the workers to look after the cats. They are not unwelcoming of the cats here. They trust the workers to make sure that the cats stay safe. It's a good relationship.
2: Sometimes come.
3: Sometimes come.
2: Back here.
3: Okay.
2: Later come.
3: Then. Later come.
2: Yeah. Bapnas! குழந்தை பழகியாச்சு ரொம்ப. இது எனக்கு மெயின் பிரச்சனையே இதுதான், இந்த பூனைகளை விட்டு போகிறது தான். இருக்குதான் ஹார்ட் பெயினாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு மாதிரியாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது.

0: Hello.
1: Hi, sir.
0: Hello.
1: Thank
0: enough
1: you.
0: Or not?
1: Enough.
0: Okay. Where's the cat?
1: This is
0: still there.
2: Yeah. The owner of this factory, basically, they're a really nice family. So they trust the workers to look after the cats. They are not unwelcoming of the cats here, lah. They trust the workers to make sure that the cats stay safe. It's a good relationship, lah.
1: Plus. Sometimes come.
0: Sometimes come.
1: Back here.
0: Okay.
1: Later come.
0: Later come.
1: Yeah. Ba plus. குழந்தை பழகியாச்சு ரொம்ப இது எனக்கு மெயின் பிரச்சனையே இதுதான் இந்த பூனைகளை விட்டு போகிறது தான் இருக்குதான் ஹார்ட் பெயினாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்ன பண்ணுறது